லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பெறுவோம் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.